அவ்வைத்தியத்தை ஒருவர் தேனுவா துப்புரங்க துப்புரா தேனுவா துப்புரங்க துப்புரா தேனுவா துப்புரங்க துப்புரா தெத்தோரோ தெத்தோரோ மைய வைக்கி தெம்மத்தோய் கபுவைய மையே தாத்தோ ஏ கொக்கோ.